0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி, ஆணித்திங்கள், 10ஆம் நாள், புதன்கிழமை. இன்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கமரேகள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
3: அணுகுமுறை யுக்திகளை மாற்றிக்கொள்வது ஓரளவுக்கு தேவையான விஷயம்தான். இப்படித்தான் கற்க வேண்டும் என்பது ஒரு காலகட்டங்களுக்கு பொருந்தியதாக இருக்கும்.

0: ஆனால் இப்போது அப்படி இல்லை. எதை தேடி நாமல் போய்கொண்டிருக்கிறோம், அதை நாம் எப்படி பெறுவது, அதுல காம்ப்ரமைசிங். எதை தேடி போறோமோ அதை அடையாம நடுவுல விலகி போகக்கூடாதான்.
1: சிட்னியில் இரு தினங்கள் நடைபெறவுள்ள தத்வார்த்தம் இசை நிகழ்ச்சி குறித்த தகவல் பரிமாற்றம், அதோடு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பலன்கள் குறித்து யோகா பயிற்சியாளரும் யோகா ஆசிரியருமான வெங்கடேஷ் அவர்களுடனான உரையாடல், ஜூலை 1 முதல் புதிய நிதியாண்டு தொடங்குவதுடன் ஆஸ்திரேலியாவில் சம்பளம், வரி, சூப்பரனிவேஷன், பெற்றோர் விடுப்பு உள்ளிட்ட பல பிரிவுகளில் பல்வேறு மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றன, இதுகுறித்த செய்தியின் பின்னணி மற்றும் இலங்கையில் வட்டுக்கோட்டை பிரகரணத்தின் 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது, இதுகுறித்த செய்தியின் பின்னணி ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள்.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் மகேஸ்வரன் பிரபாகரன். விசா தொடர்பான நிர்வாக பிழையால் நாடு கடத்தப்பட வேண்டிய நிலையை எதிர்கொண்டிருந்த குயின்ஸ்லாந்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்திற்கு குடிவரவு அமைச்சரின் தலையீட்டின் பின்னர் நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த ரெய்னா நங்கன் மற்றும் தாய்லாந்தைச் சேர்ந்த கரின் எச்சோஹூ ஆகியோர் தங்களின் 8 வயது குழந்தையுடன் கடந்த 14 ஆண்டுகளாக டூவூம்பா நகரில் வசித்து வருகின்றனர். அவர்கள் அங்கு ஒரு உணவகத்தையும் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். NDIS திட்டத்தில் இதுவரை இல்லாத அளவிலான மிகப்பெரிய நிதிக் குறைப்புகளுக்கு வழிவகுக்கும் சட்டத்திருத்த முன்மொழிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள நிதிக் குறைப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வரும் செனட் விசாரணைக் குழுவிற்கு அரசிற்கும் கிரீன்ஸ் கட்சிக்கும் இடையே எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் மேலும் 8 வாரங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை திட்டம் தொடர்பாக எந்தவித பேச்சுவார்த்தைகளும் நடைபெறாது என்று அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் அமெரிக்காவுடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இடம்பெறவில்லை என்றும் எதிர்காலத்திலும் இடம்பெறாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த மாநில தேர்தலுக்கு முன்னதாக நியூ சவுத் வேல்ஸ் அரசு தனது இறுதி வரவு செலவு திட்டத்தை வெளியிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பொது போக்குவரத்து கட்டணங்கள் தற்போதைய நிலையில் தொடரும் வகையில் முடக்கி வைக்கப்படுகின்றன. மேலும் வாராந்திரம் டோல் சாலை கட்டண உச்சவரம்பு $60 இருந்து $50 குறைக்கப்படுவதுடன் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் வாகன பதிவு கட்டணத்திலும் $100 தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது.
1: We are showing people that our commitment to expense control continues and that we remain disciplined about every dollar we spend of the public's money. I'm well and truly live that every dollar that the government decides how to spend is a dollar someone else has earned, whether it's a nurse, whether it's a hospital cleaner, whether it's a truck driver or a small business. So we're very respectful of the public's money. From our perspective, I will say that we have delivered the tightest expense control of any Australian government since 2023.
0: போர்த்துக்கல் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகக்கிண்ண கால்பந்து போட்டி வரலாற்றில் 6 வெவ்வேறு உலகக்கிண்ண தொடர்களில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அவரது இந்த வரலாற்று சாதனையின் உதவியுடன் போர்த்துக்கல் அணி உஸ்பெகிஸ்தானை 5-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டுள்ளது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவடைந்தன.
2: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
3: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
0: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
4: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
5: SBS several million stories.
2: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
6: நேர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் சிட்னியில் 2 தினங்கள் நடைபெறவுள்ள தத்வார்த்தம் இசை

0: 3 is back. The most competitive basketball league on earth is on CBS this Saturday. Big 3 All-Star Dwight Howard and the L.A. Riot take on Greg Monroe and the Dallas Power. Then Coach Rick Mahorn, Sensation Nasir Khor, and the Detroit Amps look to protect home court against back-to-back MVP Michael Beasley and the defending champs Miami 305. The game played the way you love. Watch live Saturday on CBS at 4 p.m. Eastern, 1 p.m. Pacific, and catch replays on BET.
1: குறை மாற்றங்களை கொண்டு வந்தாலும் இந்த ஆண்டின் மாற்றங்கள் தொழிலாளர்களின் சம்பளம், ஓய்வூதிய சேமிப்பு, குடும்ப செலவுகள் மற்றும் வணிக செயல்பாடுகள் என பல அம்சங்களில் பலரை நேரடியாக பாதிக்கின்றன. அந்த வகையில் புதிய நிதியாண்டில் நடைமுறைக்கு வரும் சில முக்கியமான மாற்றங்களை பார்ப்போம். முதலாவதாக, பல மில்லியன் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு. ஃபேவர் கமிஷன் சமீபத்தில் 4.75% மினிமம் வேஜ், குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் அவார்ட்ஸ் அடிப்படையிலான ஊதிய உயர்வை அங்கீகரித்ததை தொடர்ந்து மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் அதிக சம்பளம் பெற உள்ளனர். இதன் மூலம் தேசிய குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு $26.44 உயர்கிறது. இது 38 மணி நேர வேலை வாரத்தின் அடிப்படையில் வாரத்திற்கு $1,004.90 ஆகும். சுமார் 28,00,000 மாடர்ன் அவார்ட்ஸின் கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் தேசிய குறைந்தபட்ச ஊதியம் பெறுவோர் இந்த மாற்றத்தினால் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, சம்பளத்துடன் ஒரே நேரத்தில் சூப்பர் அனுவேஷன் செலுத்தப்படுதல். புதிய நிதியாண்டின் மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று பேடே சூப்பர் நடைமுறை. இதன் கீழ் July 1 முதலாளிகள் ஊழியர்களின் சூப்பர் அனுவேஷன் பங்களிப்புகளை காலாண்டுக்கு ஒருமுறை செலுத்துவதற்கு பதிலாக சம்பளத்துடன் சேர்த்து அதே நேரத்தில் செலுத்த வேண்டும். இதன் நோக்கம் செலுத்தப்படாத அல்லது தாமதமாக வழங்கப்படும் சூப்பரை குறைத்து ஓய்வூதிய சேமிப்பை எளிதாக கண்காணிக்க உதவுவதாகும். இந்த மாற்றம் சுமார் 1.9 crore சூப்பர் கணக்குகளை கொண்ட ஆஸ்திரேலியர்களுக்கு நன்மை பயக்கும் என அசோசியேஷன் ஆப் சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸ் ஆப் ஆஸ்திரேலியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மாற்றம் மூலம் ஊழியர்கள் தங்கள் பே ஸ்லிப் மற்றும் சூப்பர் கணக்கை ஒப்பிட்டு பணம் சரியாக செலுத்தப்படுகிறதா என்பதை விரைவாக கண்டறியவும் முடியும். இனி மூன்றாவது மாற்றம், சம்பளத்துடனான பெற்றோர் விடுப்பு, பெய்டு பேரண்டல் லீவ் விரிவாக்கம். குழந்தை பெறும் அல்லது தத்தெடுக்கும் குடும்பங்களுக்கு அரசு வழங்கும் பெற்றோர் விடுப்பு July 1 அதிகரிக்கப்படுகிறது. இதன் கீழ் பெய்டு பேரண்டல் லீவ் 120 130 உயர்கிறது. இது 5 வேலை வார அடிப்படையில் 26 சமம். அதேநேரம் பார்ட்னர் லீவ் உரிமை 15 அதிகரிக்கிறது. இந்த மாற்றம் குடும்பங்களுக்கு குழந்தை பராமரிப்பில் அதிக நெகிழ்வுத்தன்மை வழங்கும் நோக்கத்துடன் படிப்படியாக செயல்படுத்தப்படுகிறது. இந்த மாற்றங்கள் July 1 அல்லது அதற்கு பிறகு பிறக்கும் அல்லது தத்தெடுக்கப்படும் குழந்தைகளுடைய பெற்றோருக்கு பொருந்தும். அடுத்து வரி, சூப்பர்அனுவேஷன் மற்றும் அரச கொடுப்பனவு விதிகளில் வரும் மாற்றங்களை பார்ப்போம். $18,201 முதல் $45,000 வருமான வரம்புக்குள் வரும் வருமானத்திற்கு விதிக்கப்படும் வரி விகிதம் 16%-15% குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் வரி சலுகை பெறுவர். மேலும் வேலை தொடர்பான செலவுகளுக்கான $1,000 இன்ஸ்டன்ட் டாக்ஸ் டிடக்ஷன் 2026-27 நிதியாண்டிலிருந்து நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை சென்ட்ரலிங்க் கொடுப்பனவுகளுக்கான சில வருமான மற்றும் சொத்து வரம்புகள் வழக்கமான மறு ஆய்வின் அடிப்படையில் July 1 உயர்த்தப்படுகின்றன. ஃபேமிலி டாக்ஸ் பெனிஃபிட் பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி பெறும் குடும்பங்களுக்கு அதிகபட்ச கொடுப்பனவு அளவுகள் உயர்கின்றன. அதேபோல் ஏஜ் பென்ஷன் மற்றும் டிசபிலிட்டி சப்போர்ட் பென்ஷன் போன்ற கொடுப்பனவுகளுக்கான வருமான மற்றும் சொத்து வரம்புகளும் மாற்றப்படுகின்றன. அதேவேளை மெடிக்கேர் லெவி சர்சார்ஜ் விதிக்கப்படும் வருமான வரம்புகள் உயர்த்தப்படுகின்றன. தனிநபர்களுக்கு $1,500 குடும்பங்களுக்கு $2,10,000 இது நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த மெடிக்கேர் லெவி சர்சார்ஜ் என்பது தகுதியான தனியார் மருத்துவ காப்பீடு இல்லாத அதிக வருமானம் பெறுவோருக்கு கூடுதலாக விதிக்கப்படும் வரியாகும். இதேவேளை July 1 ஆஸ்திரேலியர்கள் தங்களுடைய சூப்பர் அனுவேஷன் சேமிப்பில் கூடுதல் வரி விதிக்கப்படாமல் அதிக தொகையை செலுத்த முடியும். வரிக்கு முன் செலுத்தப்படும் எம்ப்ளாயர் சூப்பர் மற்றும் சாலரி சாக்ரிஃபைஸ் போன்றவற்றை உள்ளடக்கம் கன்செஷனல் கண்ட்ரிபியூஷன்ஸ் கேப் ஆண்டு வரம்பு $30,000 இருந்து $32,500 உயர்கிறது.

0: வரி கட்டிய பிறகு சூப்பருக்கு செலுத்தப்படும் நான் கன்செஷனல் கண்ட்ரிபியூஷன்ஸ் கேப் $120,000 $30,000 அதிகரிக்கிறது. அதேபோல் ஜெனரல் டிரான்ஸ்பர் பேலன்ஸ் கேப் $2 மில்லியன் 2.1 மில்லியன் உயரும். ஓய்வு பெறும் வயதை நெருங்கியவர்களுக்கு இந்த உயர்வு குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இனி July 1 நடைமுறைக்கு வரும் இன்னும் சில மாற்றங்களை பார்ப்போம். SMS மோசடி தடுப்பு குறித்த புதிய விதிகள். புதிய மோசடி தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நிறுவனங்களிடமிருந்து வரும் பிராண்டட் குறுஞ்செய்திகள் மொபைலில் தோன்றும் விதத்தில் ஆஸ்திரேலியர்கள் மாற்றங்களை கவனிக்கலாம். பிராண்டட் சென்டர் ஐடிக்களை பயன்படுத்தும் நிறுவனங்கள் அவற்றை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கை போலி நிறுவனங்களாக நடித்து மோசடி செய்யும் முயற்சிகளை குறைக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது. தேசிய அளவில் உறுதி செய்யப்பட்ட இன்னும் சில மாற்றங்கள். கடல் உணவுப் பொருட்களை விற்கும் வணிகங்கள் அந்த உணவு எந்த நாட்டிலிருந்து வந்தது என்பதை வாடிக்கையாளர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள உதவியாக கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் தகவலை வெளிப்படையாக வழங்க வேண்டும். ASIC நிறுவன மற்றும் வணிக பதிவு கட்டணங்கள் வருடாந்திர கட்டண மாற்றங்களின் கீழ் அதிகரிக்கப்படுகின்றன. தகுதி பெற்ற சிறு வணிகங்கள் $20,000 குறைவான தகுதியான கொள்முதல்களுக்கு இன்ஸ்டன்ட் அசட் ரைட் ஆஃப் சலுகையை தொடர்ந்து பெற முடியும். நேஷனல் எனர்ஜி கன்சியூமர் ஃப்ரேம்வொர்க் நடைமுறையில் உள்ள பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதற்கு முன் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பாதுகாப்புகள் வலுப்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக மின்சாரத்தை துண்டிப்பதற்கு முன் நிலுவைத் தொகைக்கான குறைந்தபட்ச வரம்பு உயர்த்தப்படுகிறது.
1: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இலங்கை செய்தியின் பின்னணி ஒலிக்க கேட்கலாம்.
2: Los huevos son una buena forma de empezar el día. Para tener los mejores días, empieza con Eggland's Best. Comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas. Eggland's Best. Mejor sabor, mejor nutrición. Mejores huevos.
3: SBS Audio.
4: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
5: SBS Chill.
6: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
7: Can you describe that feeling for people who haven't experienced it?
8: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
4: 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
9: sbs.com.au/audio.
1: நேயர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இலங்கை வாழ் தமிழர்களுக்கு தமிழீழம் என்ற தனி அரசை அமைப்பதே ஒரே தீர்வு என்று பிரகடனப்படுத்திய வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50 ஆண்டுகள் நிறைவு. இது தொடர்பில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
10: வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது இலங்கை வாழ் தமிழர்களுக்கு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட தமிழீழம் என்ற தனி அரசை அமைப்பதே ஒரே தீர்வு என்று பிரகடனப்படுத்திய வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாகும். இது 1976 மே மாதம் 14 தந்தை செல்விநாயகம் அவர்களின் தலைமையில் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் நிறைவேற்றப்பட்டது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50 வருட நினைவு நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் நிகழ்த்தப்பட்டன. இதன் இறுதி நிகழ்வு வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு என்ற தலைப்பில் கடந்த

0: you love to travel, Capital One has a rewards credit card that's perfect for you. With the Capital One Venture X card, you earn unlimited double miles on everything you buy. Plus, you get premium benefits at a collection of luxury hotels when you book on Capital One Travel. And with Venture X, you get access to over 1,000 airport lounges worldwide. Open up a world of travel possibilities with the Capital One Venture X card. What's in your wallet?
1: Terms apply. Lounge access is subject to change. See CapitalOne.com for details.
2: தீர்மானம் 1976 ஆண்டு மே மாதம் 14 தேதி பட்டுக்கோட்டை பன்னாகம் மெய்கண்டான் வித்தியாலயத்தில் இடம்பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் முதலாவது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. 1972 ஆண்டு திருகோணமலையில் உருவாக்கப்பட்ட தமிழர் கூட்டணி

0: SBS.
1: Ok, levantar a los niños, encontrar el zapato que siempre se pierde, hacer desayuno, empacar los lonches, explicar por qué el perro no puede ir a la escuela, sacar el perro, ponerle indoor plant food de Miracle Grow a mi begonia. Llevar a los niños a la escuela, volver porque a uno se le olvidó la mochila, volver otra vez porque al otro se le olvidó el almuerzo, entrar a la primera reunión, apagar el micrófono porque el perro sigue la...
2: Está claro que la planta de Laura esté creciendo más sana y fuerte que nunca. Es un milagro. Es Miracle Grow.
3: தீர்மானம் பற்றிய தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இங்கு வேலன் சுவாமிகள் உரையாற்றுகையில், வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது ஒரு அரசியல் ஆவணம் மட்டுமல்ல, இது ஒரு தேசிய இனத்தின் அரசியல் உணர்வின் வெளிப்பாடு என்று குறிப்பிட்டார்.
4: வட்டுக்கோட்டையில் கூடிய தமிழர் அரசியல் தலைமைகள் தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் தாம் இழந்த இறைமையையும் தேசத்தையும் மீளப்பெறுவதற்கான உறுதிப்பாட்டினை வெளிப்படுத்திய வரலாற்று நிகழ்வாகும். இந்த தீர்மானம் ஒரு அரசியல் ஆவணம் மட்டுமல்ல, இது ஒரு தேசிய இனத்தின் அரசியல் உணர்வின் வெளிப்பாடு. தலைமுறைகளின் தியாகங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தேசிய பிரகடனம்.
3: இங்கு மன்னாராயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை உரையாற்றுகையில், வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது கடவுளின் படைப்பில் அனைவரும் சமம் என்ற கருப்பொருளை தாங்கி நிற்கின்றது என்று குறிப்பிட்டார்.
5: வட்டுக்கோட்டை பிரகடனமூடாக எமது இனத்தையும் தழுவிக்கொண்டது. இது கடவுளின் படைப்பில் எல்லோரும் சமம் என்ற கருப்பொருளை தாங்கி நிற்கின்றது. மனிதர்கள் என்ற அடிப்படையிலே எல்லோரும் மாண்புமிக்கவர்கள், சம உரிமை கொண்டவர்கள், நீதியுள்ளவர்கள், பாதுகாப்பு பெற வேண்டியவர்கள் என்ற பலவிதமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வரலாற்று நிகழ்வு இது.
3: வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது சரியான தீர்மானம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது என இங்கு உரையாற்றிய யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணன் குறிப்பிட்டார்.
6: கடந்த 17 ஆண்டுகளாக யுத்தமும் இல்லை, சமாதானமும் இல்லை. எங்களுடைய தமிழருடைய அரசியல் என்பது பூச்சியத்துக்குள் இருக்கிறது, அல்லது அதைவிட மோசமான நிலைமையில் இருக்கிறது. வரலாற்று சக்கரம் மீண்டும் சுழன்று வந்து 50வது ஆண்டாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எங்களுடைய மனதிலே தட்டி கொண்டிருக்கிறது. 1976 இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அரசியல் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் தமிழக விடுதலை புலிகள் அதற்கு வேறு விதமான வியாக்கியானத்தை சொல்லியிருந்தாலும், பிள்ளையார் தலைவர்களால் கொண்டு வரப்பட்ட சரியான தீர்மானம் என்று அன்று தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த தீர்மானத்தை பற்றி. ஆனால் அந்த தீர்மானம் சரியான தீர்மானம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. இன்று 17 ஆண்டுகள் யுத்தம் முடிவடைந்த பின்னர் 17 ஆண்டுகளாக உப்புச்சப்பில்லாத வடக்கு மாகாண சபை அல்லது கிழக்கு மாகாண சபைக்கான மாகாண சபை தேர்தல்களை கூட இந்த அரசாங்கம் செய்ய தயாராக இல்லை.
3: முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் இங்கு உரையாற்றுகையில், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் தீர்வு பெறப்பட வேண்டும் என மக்கள் கூறுகிறார்கள், இதனை செய்வது யார் என்ற கேள்வி உள்ளதாக குறிப்பிட்டார்.
7: நாங்கள் கூறுகின்றோம், மக்கள் கூறுகின்றார்கள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் நாங்கள் தீர்வு பெற வேண்டும் என்பதை நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் இந்த விடயங்களை, இந்த அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து ஒன்றாக ஒரு குரலாக செய்வது யார்? அதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி. நாங்கள் கூறலாம், எல்லோரும் ஒன்று வாருங்கள். இப்பொழுது பல கட்சிகள் மாத்திரமல்ல, பல நிறுவனங்கள், பல அமைப்புகள், பல இயக்கங்கள் இப்பொழுது தீர்வு திட்டத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது தீர்வு திட்டங்கள் மலிந்திருக்கின்றது. ஆனால் கொள்கை என்பது பலராலும் பிரிந்து செல்கின்றிருக்கின்றது. நாங்கள் இதில் ஒரு உண்மையை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த தந்தை செல்வா போராடி அகிம்சை போராட்டம், தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராடி ஆயுத போராட்டம், இந்த 2 போராட்டங்களின் வெற்றி என்பது சர்வதேசத்துக்கு இருக்கின்றது. இந்த சர்வதேசத்தின் ஊடாக நாங்கள் தீர்வுகளை பெற வேண்டுமாக இருந்தால் பறந்து பட்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒருமித்த ஒரு கொள்கைக்கு வர வேண்டும். அந்த கொள்கையின் மூலமாக ஒரு தீர்வு திட்டத்தை தயாரிக்க வேண்டும். அதற்கு யார் பூரைக்கு மணி கட்டுகிறார் என்ற நிலைமை வடகிழக்கில் இருந்து கொண்டிருக்கின்றது.
3: கடந்து வந்த அரசியல் சூழ்நிலைகள், தற்போதுள்ள அரசியல் நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இபிடிபியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா, இழப்புகளின்றி போராட்டமில்லை, ஆனாலும் எமது இழப்புகள் விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
8: இழப்புகளின்றி போராட்டம் இல்லை, ஆனாலும் நமது இழப்புகள் விடுதலையை பெற்றுத்தர வேண்டும். இல்லையென்றால் நாம் உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து போராடியதில் அர்த்தமில்லை.

0: நமது நீதியான ஆரம்பகால உரிமை போராட்டத்தில் வீட்டுக்கு ஒரு வீரர் என்ற கட்டாயத்தின் பேரில் யாரும் விடுதலை இயக்கங்களில் இணைக்கப்பட்டிருக்கவும் இல்லை. தாமாக விரும்பிய இளைஞர் ஜோதிகள் போராட்ட களம் நோக்கி எழுந்து வந்தனர்.
1: இந்த நாட்டில் ஒரு தேசிய நல்லிணக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தினை கட்டி எழுப்ப வேண்டும். அதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண முடியும் என கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார்.
2: நாட்டில் ஒரு தேசிய நல்லிணக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கட்டி எழுப்ப வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நல்லிணக்கத்துக்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த விசேடமாக இந்த பிரச்சனையில் எங்களுடைய அரசாங்கம் மிக கவனமாக இருக்கின்றது.
1: இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
3: நேயர்களே, இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
4: மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.
3: நேர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில்தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. நிகழ்ச்சியில் தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது.
5: இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பல மணி நேரம் நம்ம சோசியல் மீடியா தேவையில்லாத விஷயத்துல நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அதுல இருந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து நம்ம இந்த யோகா பிராக்டிசஸ் மூலம் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம்.
3: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பலன்கள் குறித்து யோகா பயிற்சியாளரும் ஆசிரியருமான வெங்கடேஷ் அவர்களுடனான உரையாடல் ஒலிக்க உள்ளது. அதற்கு முன்னதாக சிட்னியில் இரு தினங்கள் நடைபெறவுள்ள தத்வார்த்தம் இசை நிகழ்ச்சி குறித்த தகவல் பரிமாற்றமும் ஒலிக்க உள்ளது.
6: Y si algo tan simple como tu desayuno pudiera mantenerte fuerte por más tiempo, comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Así que la próxima vez que estés en la tienda, busca el sello EB y elige Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas.
4: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை Facebookல் தொடரக்கூடாது? SBS தமிழின் Facebook ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
7: நேர்கள் இணைந்திருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
3: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக தத்வார்த்தம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற கருப்பொருளில் சிட்னியில் இரு தினங்கள் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் இளம் கலைஞர்களுடன் குழுவாக இணைந்து பங்கேற்க இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளார் மிருதங்க கலைஞர் கலைமாமணி டி ஆர் சுந்தரேசன் அவர்கள். தத்வார்த்தம் நிகழ்ச்சி குறித்த தகவல்களை கலைமாமணி டி ஆர் சுந்தரேசன் மற்றும் இளம் வீணை கலைஞர் அமிர்தன் திரு அரங்கன் ஆகியோர் சிட்னி கலையகம் வரை வந்து பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுடனான உரையாடலை அடுத்ததாக கேட்போம். சிட்னியில் June 27 மற்றும் 28 தேதி ஆகிய இரு தினங்கள் நடைபெறவுள்ள தத்வார்த்தம் நிகழ்ச்சி குறித்து உரையாடுவதற்காக நிலைய கலையகத்திற்கு வருகை தந்துள்ள மிருதங்க கலைஞர் கலைமாமணி டி ஆர் சுந்தரேசன் ஐயா உங்களையும், அதோடு இளம் கலைஞராகிய அமிர்தன் திரு அரங்கன், நீங்கள் இருவரும் கலையகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் இருவரையும் வரவேற்கின்றேன். வணக்கம்.
8: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி.
9: வணக்கம்.
3: திரு சுந்தரேசன் ஐயா, நீங்கள் பல முறை ஆஸ்திரேலியாவிற்கு வந்திருக்கிறீர்கள். நாங்களும் உங்களை பல முறை நேர்காணல் செய்திருக்கின்றோம். இந்த முறை நீங்கள் தத்வார்த்தம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறீர்கள் இல்லையா? அந்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக, உங்களுடைய இந்த இசை பயணம், 30 ஆண்டுகளுக்கு மேலான நீண்ட இசை பயணம் பற்றிய பின்னணி குறித்து சுருக்கமாக நீங்கள் கூறுவதோடு இந்த நேர்காணலை ஆரம்பிப்போம்.
8: சிட்னிக்கு பல முறை வந்திருக்கிறேன். இந்த முறை வந்தது மிகவும் ஒரு விசேஷமான, மகிழ்ச்சி தரக்கூடிய, புதிய ஒரு அனுபவத்தை தரும் என்கின்ற ஒரு இதோடு இந்த நிகழ்ச்சிக்கு நான் மீண்டும் வந்திருக்கிறேன். இங்கு என்னுடைய இசை பயணம் மிருதங்கம்தான் என்னுடைய வாழ்நாள். அந்த மாதிரி நான் ஒரு ஊக்கத்தோடு என்னோட தகப்பனாரால் எனக்கு தொடங்கி வைக்கப்பட்ட வாழ்க்கை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். பல வருடங்களாக தகப்பனாரிடமே கற்று பின்னர் குருகுல வாசம் மூலமாக பல வருடங்கள் குருவின் வீட்டிற்கு சென்று அங்கே அவருக்கோடு இருந்து கற்று பயின்று பின்னர் பலவித மேடை கச்சேரிகளும் பல நாடுகளிலும் சென்னையிலும் இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நான் அனுபவத்தை தேடிக்கொண்டு வந்து இன்னைக்கு இங்கேயும் வந்திருக்கிறேன். அந்த விதத்தில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் சிட்னியில் வந்து இதில் கலந்து கொள்வதற்கு.
3: நீங்கள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருப்பீர்கள், ஒருங்கிணைத்து நடத்தியிருப்பீர்கள். அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதிலும் அல்லது ஒருங்கிணைத்து நடத்துவதிலும் ஏதாவது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிறதா, அல்லது அதை நடத்துவதில் இருக்கின்ற நடைமுறை சவால்கள் ஏதாவது நீங்கள் சந்திக்கிறீர்களா?
8: எல்லாத்திலுமே ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறது நான் பார்க்கிறேன். குழுவை இணைஞ்சு பண்ணும் பொழுது அதில் எல்லாருக்கும் சம பங்கு இருக்கணும், நல்லபடியாக சந்தோஷமாக கலந்துண்டு வாசிக்கணும், பாடணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் முக்கியத்துவம். தனித்தன்மையாக ஒருத்தர் நான் என்னோட வழி நான் என்னோட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை. ஸோ எல்லாரும் சேரும் பொழுது அது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் தான். அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் வந்தாலும் சரி, அவங்களோட உற்சாகத்தை ஈர்த்து அதை ஒருங்கிணைத்து கொண்டு போகிற அனுபவம் தான் ரொம்பவே விசேஷமான ஒரு இதாக நான் பார்க்குறேன். இதில் நடைமுறை சவால்கள் என்பது சில போய் இருக்கலாம், அது கலந்துக்கிற கலைஞர்களோட மனசையும் பொறுத்தது. அது இந்தியாவில் இருக்கிற போது சில கலைஞர்கள் கலந்துக்கிறவங்க வேறையும் பல விதங்களில் அனுபவப்பட்டவர்களாக இருக்கலாம். ஸோ அவங்களோட சேலஞ்சை நம்ம அதில் இன்கார்பரேட் சேர்த்து கொண்டு வரும் பொழுது அவங்கள எப்படி அணைச்சிட்டு போகணும், அதுதான் அதில் இருக்கிற சவாலாக இருக்கும். இங்கே வரும் பொழுது நான் என்ன கொடுக்குறேனோ அதை அப்படியே ஓப்பன் மைண்டடாக ரிசீவ் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதனால் எனக்கு சிலப்போ ரொம்பவே சந்தோஷமான ஒரு இதுவாக நான் பார்ப்பேன் வெளிநாடுகளில் வரும் பொழுது.
3: ரசிகர்களில் நீங்கள் என்ன மாற்றங்களை பார்க்கிறீர்கள்?
8: வெளிநாடுகளில் வரும் பொழுது நம்ம என்ன கொடுக்குறோம் கொடுக்க போகிறோம் அங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கும் உண்டு. அவங்களோட ரசிக்கிற தன்மை சிலப்போ கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக வந்து கேட்பாங்க. நிறைய பேர் வருவாங்க, அதை பார்க்கும் பொழுது நிறைய சந்தோஷம் வெளிநாடுகளில் வரும்போதும் இருக்கும். குறிப்பாக சென்னை, இந்தியாவுக்குள்ள சென்னைக்குள்ளே மாத்திரம் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற கலைஞர்களோட எண்ணிக்கை மிகவும் அதிகம், ரொம்ப போட்டியும் இருக்கும். அந்த போட்டிகளுக்கு நடுவில் ஒருத்தர் யாராவது இந்த மாதிரி முயற்சி எடுத்து பண்ணுறாங்கன்னாக்கா எல்லாரும் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்பையும் அதுக்கு வந்து ரசிகர்கள் எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கும்போது சிலப்போ எல்லாருக்கும் வரமாட்டாங்க, சூஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ நிறைய சேலஞ்சஸ் அந்த வழியில் இருக்கும். அங்கே இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் நான் எப்பயுமே இங்கே வந்த எல்லா வாட்டியும் நான் நிறைய ரசிகர்களை நான் ஆடிட்டோரியத்தில் பார்க்குறேன். அதனால் எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் வெளி நாடுகளில் வந்து பண்ணுறது.
3: சிட்னியில் நடைபெறும் தத்வார்த்தம் நிகழ்ச்சி பற்றி நாம் அடுத்ததாக பேசுவோம். அந்த நிகழ்ச்சி பற்றி விரிவாக கூறுங்கள். அமிர்தன் திரு அரங்கன், நீங்களும் அதை பற்றி சொல்லலாம். இந்நிகழ்ச்சிக்கு வரும் இசை ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்போடு வரலாம் என்பதனை சொல்லுங்கள்.
9: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் சிட்னி கலைஞர்கள், அதாவது 30க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இணைந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றோம். டி ஆர் சுந்தரேசன் ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குகின்றோம். அந்த வகையில் இது ஒரு ஓர்கெஸ்ட்ரா என்று இந்த குழுவை நாங்கள் கூப்பிடலாம். ஒரு ஓர்கெஸ்ட்ரா சொல்லும் பொழுது ஒவ்வொரு இசைக்கருவிக்கு வேறு வேறு பார்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பகுதிகள் இருக்கும். நாங்கள் ஒன்றாக வாசிப்போம், சில சமயங்களில் நாங்கள் பிரித்து தனித்தனி பகுதிகளை நாங்கள் வாசிப்போம். ஒரு மார்க்கம் என்று சொல்லாமல் இது ஒரு அனுபவம், ஒரு புது அனுபவம், நேர்களுக்கு ஒரு புது அனுபவம் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் வழங்க இருக்கின்ற பாடல்களோ எங்களுடைய வாழ்க்கையுடன் இணைந்து ஒவ்வொரு பாடலும் அந்த பாட்டில் வரும் வரிகளும் அமைகின்றது என்று நான் கருதுகின்றேன். அது மட்டுமில்லாமல் அனைத்து ரசிகர்கள், நீங்கள் ஒன்று எதிர்பார்க்க வேண்டுமென்றால் நாகப்பழத்தை தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இந்த நாகப்பழம் என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் நிச்சயமாக எங்களுடைய தத்வார்த்தம் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்.
3: சுந்தரேசன் ஐயா, நீங்கள் கூறுங்கள், இந்த தத்வார்த்தம் நிகழ்ச்சி என்பது உங்களுடைய சிந்தனை வடிவம், இதில் என்ன நாங்கள் கூடுதலாக எதிர்பார்க்கலாம், இந்த நிகழ்ச்சி எவ்வாறு அமையப் போகிறது என்ற ஒரு முன்னோட்டம் தாருங்களேன்.
8: குறிப்பாக தத்வார்த்தம் என்றால் வாழ்க்கை அடிப்படையின் தத்துவத்தை குறிக்கின்ற ஒரு விஷயம். மாதா, பிதா, குரு, தெய்வம், சின்ன வயசிலிருந்தே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இது. பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, பிரம்மான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த பிரம்மாவை ஸ்துதி பண்ணி பிரத்யக்ஷ தெய்வமான தாயையும் தகப்பனையும் குருவையும் இறைவனை உணரும் மார்க்கத்தை காமிக்கிறது தான் இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம்ங்கிறவர். ஸோ இறைவனை எப்படி உணர்றோம், சும்மா குடும்பத்திலேருந்து நம்ம தாய் தகப்பன் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல குரு முகாம் வழியாக வித்தையை கற்கும்போது பக்குவம் அடைகிறது மனுஷன். அந்த பக்குவம் அடையும் பொழுது தான் இறைவனை உணர முடியும். அந்த மாதிரி ஒரு சித்திரம் தான் இந்த தத்துவார்த்தம்ங்கிற இசை நிகழ்ச்சி.
10: SBS வானொலி செய்திகள், நாட்டு நடப்புகள், எழுச்சியூட்டும் கதைகள், அனைத்தும் உங்கள் மொழியில். பேசி பரிமாறுவோம். sbs.com.au/tamil.
3: அமிர்தன், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறீர்கள் இல்லையா? ஒரு இளம் கலைஞராகிய நீங்கள் மூத்த கலைஞர்களுடன் இணைந்து நிகழ்ச்சி படைப்பதில் என்ன நன்மைகள், சவால்கள் இருப்பதாக பார்க்கிறீர்கள்?
9: ஒரு பெரும் நன்மை என நான் எண்ணுகின்றேன் என்றால், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற அனைத்து இசை கலைஞர்களுக்கு வெவ்வேறு அனுபவங்கள் அவர்களிடம் இருக்கின்றது. எனவே அந்த இசை அனுபவங்கள் என்னுடன் பகிர்ந்து எனக்கும் என்னுடைய இசை, அதாவது நான் வீணை வாசிக்க இருக்கின்றேன், எனவே என்னுடைய வீணை பயணம் இன்னும் தொடர அப்படிப்பட்ட அறிவுரைகள் எனக்கு மிகவும் உதவுகின்றது என்று நான் நம்புகின்றேன். அனைத்து இசைக்கலைஞர்கள் எனக்கு பெரும் வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். சவால் அனைவருக்கும் தெரியும், ஐயா அவர்கள் ஒரு மிக பெரிய மிருதங்க வித்வான், எனவே அவர்களுடைய படைப்புகளில் மிகவும் கடினமான கோர்வைகளும் தாள கணக்குகளும் இருக்கும். அந்த கோர்வைகளை நான் நேரத்துக்கு ஏற்றவாறு, அந்த வேகத்துக்கும் ஏற்றவாறு வீணையில் வாசிப்பது நிறைய பயிற்சி தேவைப்பட்டது. அதற்கு என்னுடைய ஒரு வழிகாட்டியாக இருந்த சௌமியா அக்கா அவர்கள் எனக்கு மிகவும் உதவினார். இப்படிப்பட்ட நிறைய நல்ல விடயங்களை

0: SBS.
1: Ice Cube's Big 3 is back. The most competitive basketball league on earth is on CBS this Saturday. Big 3 All-Star Dwight Howard and the LA Riot take on Greg Monroe and the Dallas Power. Then Coach Rick Mahorn, Sensation Nazir Kor, and the Detroit Amps look to protect home court against back-to-back MVP Michael Beasley and the defending champs Miami 305. The game played the way you love. Watch live Saturday on CBS at 4 p.m. Eastern, 1 p.m. Pacific, and catch replays on BET. Yay!
2: தங்களின் எழுச்சி நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? இப்போ இளம் தலைமுறையினர் சமூக ஊடகத்தோடு தான் வளர்கிறார்கள், அதோடு தான் வாழ்கிறார்கள். அப்படியான இளம் தலைமுறையினருடன் இணைந்து நீங்கள் இப்படியான நிகழ்ச்சிகள் படைக்கும் போதோ அல்லது அவர்களுக்கு இசை கற்பிக்கும் போதோ உங்களின் சில அணுகுமுறை யுக்திகளை நீங்கள் மாற்றிக்கொண்டது உண்டா?
3: அணுகுமுறை யுக்திகளை மாற்றிக்கொள்வது ஓரளவுக்கு தேவையான விஷயம்தான். இப்படித்தான் கற்க வேண்டும் என்பது ஒரு காலகட்டங்களுக்கு பொருந்தியதாக இருக்கலாம், ஆனால் இப்போது அப்படி இல்லை. எப்படி கற்க வேண்டும், எதை தேடி நாம் போய்கொண்டிருக்கிறோம், அதை நாம் எப்படி பெறுவது, அதுல ஒரு ஒரு காம்ப்ரமைசிங், எது தேடி போறோமோ அதை அடையாம நடுவில் விலகி போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தான் இளம் தலைமுறைகளும் அவங்களுக்கும் அதுல ஒரு தீர்மானம் இருக்கும். அதனால கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி ஒரு குரூப்போட நான் ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. குருகுல வாசங்களில் பயிலும் பொழுது நமக்கு இந்த இணையங்கள் இதனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, நேர்லேயே போய் கேட்க முடியாதுங்கிற கண்டிஷன்லாம் இருக்கலாம். ஏன் நான் இருக்கின்றது குருகுல வாசத்தோட ஒரு கடைசி காலகட்டங்கள் தான். அது அதுக்கு முன்னாடி இருந்ததில் முதல் கண்டிஷனே நீ கச்சேரி எதுவும் கேட்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, இணையங்கள் இருக்கிறதுனால 10 விஷயங்களை பார்த்து அதில் நல்லதுன்னு தேர்வு பண்ணுற ஒரு பக்குவம் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அவங்க சூஸ் பண்ணலாம் நல்லது இது தான், இதுக்கு போகலாம் அப்படிங்கிறது.
2: தத்வார்த்தம் நிகழ்ச்சி எங்கு எப்போது நடைபெறுகிறது என்பதனை சொல்லுங்கள். அதோடு இது குறித்து மேலதிக தகவல்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரை தொடர்பு கொள்வது என்பதனையும் சொல்லுங்கள்.
4: நிச்சயமாக, எங்களுடைய தத்வார்த்தம் நிகழ்ச்சி 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி ஜூன் மாதம் நடக்க இருக்கின்றது. 27ஆம் தேதி ஜூன் மாலை 6 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி ஜூன் 5:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் நடக்க இருக்கின்றது. இது பிரையன் பிரவுன் தியேட்டர், பேங்க்ஸ்டவுனில் இருக்கின்ற பிரையன் பிரவுன் தியேட்டரில் நடக்க இருக்கின்றது. இந்த தத்வார்த்தம் நிகழ்ச்சி பற்றி இன்னும் தெரிய வேண்டுமென்றால் 0434-5898-64 மேலதிக விவரங்களை உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் பிரையன் பிரவுன் தியேட்டர் வெப்சைட், அதாவது இணையத்தில் நீங்கள் தேடினீர்கள் என்றால் உங்களுக்கு மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும்.
2: மிக்க நன்றி டிஆர் சுந்தரேசன் ஐயா உங்களுக்கும், அதோடு அமிர்தன் உங்களுக்கும் மிக்க நன்றி. நிலைய கலையகம் வரை வந்து தத்வார்த்தம் நிகழ்ச்சி குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். 2 தினங்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம், மிக்க நன்றி. எஸ்பிஎஸ் சேனல் எல்லாரும் வந்து இந்த விஷயத்தில் இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்துண்டு சந்தோஷப்படணும், எங்களை பெருமைப்படுத்தணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன்.
4: பெரிய நன்றி சொல்ல வேண்டும். இந்த தத்வார்த்தம் நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த ரமண அண்ணா மற்றும் பல்லவன் அண்ணா அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு கடல் தாண்டி ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வந்த கலைமாமணி டி ஆர் சுந்தரேசன் ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி கூற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்.
2: நன்றி, வணக்கம். சிட்னியில் 2 தினங்கள் நடைபெறவுள்ள தத்வார்த்தம் நிகழ்ச்சி குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள மிருதங்க கலைஞர் கலைமாமணி டி ஆர் சுந்தரேசன் அவர்கள், அவரோடு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் இளம் வீணை கலைஞர் அமிர்தன் திரு அரங்கன் ஆகியோர் இருவரும் பகிர்ந்து கொண்டார்கள்.
5: Es Spectrum Internet. Es el internet confiable para navegar, jugar y hacer streaming a tu manera. También es la seguridad que necesitas para proteger a tu familia en línea. Y con el poder de Wi-Fi 7 en casa, estarán listos hoy, mañana y siempre. Es un internet rápido, seguro y listo para el futuro. Spectrum Internet es todo lo que necesitas y más. Cámbiate hoy en

0: Spectrum.com. Los servicios no están disponibles en todas las áreas. Se aplican restricciones.
1: Ice Cube's Big 3 is back. The most competitive basketball league on earth is on CBS this Saturday. Big 3 All-Star Dwight Howard and the LA Riot take on Greg Monroe and the Dallas Power. Then Coach Rick Mahorn, Sensation Nasir Khor, and the Detroit Amps look to protect home court against back-to-back MVP Michael Beasley and the defending champs Miami 305. The game played the way you love. Watch live Saturday on CBS at 4 p.m. Eastern, 1 p.m. Pacific, and catch replays on BET.
2: SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் ஃபேஸ்புக்.
3: நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் நடக்கும் செய்திகளை சம்பவங்களை உலகம் முழுவதும் தமிழ் மொழியில் கொண்டு செல்லும் ஒரே ஒலிபரப்பு SBS தமிழ். ஒரே இணையதளம் SBS தமிழ். sbs.com.au/tamil. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பலன்கள் குறித்து யோகா பயிற்சியாளரும் ஆசிரியருமான வெங்கடேஷ் அவர்களுடனான உரையாடல், அன்றாட வாழ்வில் யோகா ஏற்படுத்தும் நேர்மறையான மாற்றங்கள் பற்றிய அவரது பார்வைகளை அவர் எம்முடன் பகிர்ந்து கொண்டார். வெங்கடேஷ் அவர்களுடன் உரையாடியவர் மகேஸ்வரன் பிரபாகரன்.
4: வணக்கம் வெங்கடேஷ்.
5: வணக்கம் பிரபா.
4: உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை எங்களுக்கு தாருங்களேன்.
5: நான் ஒரு 15 வருடமாக, அதற்கு மேலாகவே நான் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு யோகா சொல்லியும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
4: உங்களுக்கு இந்த சர்வதேச யோகா தினம் என்ன அர்த்தத்தை அளிக்கிறது?
5: இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம பல விழாக்களை கொண்டாடுகின்றோம், பல நாட்களும் கொண்டாடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டேலாம் இதெல்லாம் கொண்டாடி இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் யோகா டேன்றது வந்து பார்த்தீங்கன்னா June 21st கொண்டாடுறோம். இப்போ நிறைய பேருக்கு யோகானா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது யோகானா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் வர, ஒரு கொஷின் தூண்டுறதுக்கே ஒரு நாள் இருக்கிறது வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நம்ம நாட்டிலேருந்து பல முனிவர்கள், பல சித்தர்கள் இந்த ஒரு கலையை நமக்காக கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதை ஒரு பொக்கிஷமாக நம்ம நினைத்து இந்த ஒரு நாளை கொண்டாடுவதில் ஒரு நம்ம பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
4: யோகா பயிற்சி வந்து உங்கள்ட உடல், மனம், உணர்வுகள் அதில் வந்து பல பல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக சொல்லுகிறார்கள். உங்களை பொறுத்த மட்டும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இவற்றில்?
5: முதல் முறையாக நான் யோகா கிளாஸ் சென்றது வந்து ஆஸ்திரேலியாவில் தான். நான் இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தேன். அப்படி இருந்தும் முதல்ல நான் யோகா பயிற்சி ஆரம்பித்தது வந்து ஆஸ்திரேலியாவில். அதுக்கு முன்னாடி நான் பாடி பில்டிங்கில் இருந்தேன், ஜிம் போயிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆஸ்திரேலியாவில் ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யோகா கிளாஸ் போயிட்டு இருந்தது. சரி, என்ன தான் இருக்குது இந்த யோகா கிளாஸில் அப்படின்னு போய் பார்க்கலான்ட்டு உள்ளே போனேன். வெளியே வரும்போது ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி, ஒரு வகையான மன அமைதி, ஒரு சாந்தத்தை கொடுத்தது. அதனால இதையே நம்ம வந்து கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் அந்த ஜிம்ல யோகா கிளாஸ் இருக்கோ அப்பெல்லாம் வெயிட் ட்ரைனிங் செய்யறத விட்டு நான் அந்த கிளாஸுக்கு போயிடுவேன். இப்படிதான் ஆரம்பிச்சது என்னோட யோகா ஜேர்னி. அப்படி ஆரம்பிச்சதுல பல விதமான நன்மைகள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் இந்த டெய்லி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோகா ப்ராக்டிசஸ் மூலம் அது அட்ரஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஜிம் போயிட்டு நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதை விட்டுட்டு நான் ஃபுல் டைமாக டெய்லி ப்ராக்டிசஸை யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
4: வெங்கடேஷ், நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு வந்து எல்லாருமே சரியான பிஸியாகவும், ஸ்பெஷலி வந்து வெளிநாடுகளில் வாழுகின்ற எல்லோருமே சரியான பரபரப்பான வாழ்க்கை முறையில் இருக்கின்றார்கள். அந்த நிலையில் வந்து யோகா வந்து எப்படியான நன்மைகளை மக்களுக்கு வழங்குகின்றது என்று சொல்லுங்களேன்.
5: என்ன செய்யறது பிரபாவின், பரபரப்பான வாழ்க்கை தான். ஊரோட ஒன்றி வாழு அப்படின்ற மாதிரி பரபரப்பான வாழ்க்கையில வண்டி ஓட்டி தான் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பல மணி நேரம் நம்ம

0: சோசியல் மீடியா தேவையில்லாத விஷயத்துல நம்ம நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அதுல இருந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து நம்ம இந்த யோகா பிராக்டிசஸ் மூலம் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். இந்த சாதாரணமான ஒரு மெடிடேஷன் இல்ல மூச்சு பயிற்சி இல்ல ஆசனம் ஏதாவது ஒன்று நம்ம வந்து இந்த சின்ன பர்சன்டேஜ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, மென்டல் இஷ்யூஸ் இருக்கிறதுலாம் வந்து கிளியர் ஆகுறது நம்மளுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சின்ன ஒரு லைக் ஒரு 30 minutes to 40 minutes நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், மீதி வந்து நம்ம உடம்பு நம்மளே பார்த்துக்கும்.
1: யோகாவை வந்து எந்த வயதுலையும் தொடங்கலாமா? மற்றது ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் வழங்கும் ஆலோசனை என்ன?
0: யோகா ஆரம்பிக்கிறதுக்கு எந்த வயசும் தேவையில்லை. சின்ன குழந்தைகள்ல ஒரு 5 வயசு 6 வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். இந்தியாவில் போய் சில ஆசிரியர்கள் கீழே நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் வந்திருக்காங்க. சம் பிஹேவியரல் இஷ்யூக்காக வந்து அவங்க பெற்றோர்கள் சேர்த்து போயிருக்காங்க. அவங்க வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது நான் என் காதோட நான் கேட்டிருக்கேன் நான். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம அந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது கரெக்டான ஒரு யோகா டீச்சரை போய் மீட் பண்ணி அவங்களுக்கு கீழே கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம ஓன் ப்ராக்டிசஸ் ஆரம்பிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் இந்த புக்கை படிச்சுட்டு இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பெனிஃபிட்ஸ் தரதோட நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட் தான் நிறைய தரும். ஸோ யோகா வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி, அது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணா நல்ல பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால யோகா வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க முதியவர்கள் கூட ஆரம்பிக்கலாம்.
1: மன அழுத்தம், பதட்டம் மற்றது அன்றாட வாழ்க்கை சவால்களை சமாளிக்க இந்த யோகா உதவுவதாக கூறுகிறார்கள். அதை பற்றி கூறுங்களேன், அது எவ்வாறு உதவுகிறது என்று.
0: நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ட்ரேடர்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டாக் ட்ரேடிங் என்வாயர்மெண்ட் இது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிருக்கும் போது ஒரு ஸ்டேஜில் நான் அந்த கம்பெனிலேருந்து என்னை வந்து யோகா சொல்லி கொடுக்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர்ஸ் வந்து எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்பாங்க. டே ஃபுல்லாக ஸ்டாக் ட்ரேடிங்னா நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், ரொம்ப டென்ஷனான ஒரு என்வாயர்மெண்ட். அவங்க என் கிளாஸ்க்கு வந்து ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க முகத்தில் ஒரு சாந்தம் தெரியும். டே ஃபுல்லாக டென்ஷனாக இருந்த முகம் அந்த 1 hourக்கு அப்புறம் பயங்கர அமைதியாக ஒரு ஃபீல் பண்ணலாம். ஸோ அது அது வந்து இமீடியட்டாகவே ஒரு எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சது. அதனால டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மன அழுத்தம், மனம் அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த உடலில் இருக்க சில உபாதைகள் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். இது ரொம்ப நாள் கூட எடுக்காது. இது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ வீக்ஸ்லயே இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நல்லா கிளியராகவே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கும்.
1: இப்போ ஒவ்வொரு நாளும் எல்லாரும் யோகா செய்யணும் என்று நீங்கள் வந்து ஊக்குவிக்கின்றீங்க. அந்த வகையில் வந்து ஒவ்வொரு நாளும் அனைவரும் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய யோகா அல்லது தியான பயிற்சி என்ன என்று கூற முடியுமா?
0: ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சூரிய நமஸ்காரம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சில ஆசன பயிற்சிகள், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி, இதுவே போதும். முடிந்தால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு தியானத்தில் உட்காந்து கண்ணை மூட்டு உட்காந்து ஒரு 30 நிமிஷம் நம்ம சிம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து சேரும். இந்த உடல் ஆரோக்கியம், மன அமைதி, இதை வந்து தானாகவே வந்து சேரும்.
1: யோகா பற்றி சில மக்களிடையே ஒரு தவறான நம்பிக்கைகள் இருக்கின்றன, அதை பற்றி கூறுங்களேன். யோகா குறித்து மக்களிடையே காணப்படும் அந்த பொதுவான தவறான நம்பிக்கைகள் என்னண்டு?
0: ரொம்ப கரெக்ட் பிரபா. யோகான்னு சொன்னாலே ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யோகான்னு சொன்னாலே தலைகளாக நிற்கிறது, உடம்ப கண்ணாப்பினான ட்விஸ்ட் பண்ணுறது, பெண்ட் பண்ணுறது, அதுதான் யோகா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யோகான்னு சொல்லும்போது ஒரு அஷ்ட அங்கத்தை நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அஷ்டங்க யோகா சொல்லுவாங்க. ஸோ அஷ்ட அப்படின்னா 8, யமா, நியமா, ஆசனா, பிரணாயமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி, 8 அங்கங்கள் இருக்கு யோகாவில். அதில் ஆசனான்றது வந்து ஒரே ஒரு சின்ன அங்கம், ஆனால் அதுவே யோகான்னு எல்லாரும் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 அங்கத்தை பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். 2வது 4 அங்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு உள்ளே நடக்கிற ஒரு ப்ராக்டிஸ். ஸோ யோகான்றது இந்த ஆசனா மட்டுமே இதை நினைக்கிறது வந்து தப்பு. நம்ம வாழ்க்கை முறை பாசிட்டிவாக கொண்டு போகணும், அதுக்கப்புறம் நமக்கு உள்ள எப்படி நாம் சரிப்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து 2வது அங்கம். இந்த 8 வகையான அங்கத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் யோகா. ஸோ யோகான்றது

0: உடலை மட்டும் வற்புறுத்தி செய்வது செய்கின்ற ஒரு பிராக்டிஸ் இல்லை. அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: உடல் யோகாவை செய்ய தொடங்கினால் அதனுடைய பலன்களை அனுபவிக்க அல்லது உணர எவ்வளவு காலம் எடுக்கு?
0: ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் செஞ்சாலே போதும். நிறைய பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்றாங்க, தப்பு கிடையாது. நம்ம இருக்க பிஸி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு 30 நிமிஷம் பண்ணாலே போதும். அப்படி பண்ணும்போது முதல் 2-3 வாரத்திலேயே நம்ம உடம்புல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உடல் கழிவுகள் வந்து வெளியேற தொடங்கிடும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுது யோகா. மசில்ஸ் மட்டும் இல்லாம இன்டர்னல் ஆர்கன்ஸையும் நம்ம அது ஃபோக்கஸ் பண்ணும்போது அது எல்லா ஆர்கன்ஸும் அது ஆப்டிமலா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சாலே உடல்ல இருக்க கழிவுகள் வெளியேற தொடங்கிவிடும். அப்படி பண்ணும்போது ஒரு 2-3 வாரத்திலேயே நம்ம உடம்புல வந்து இந்த ஸ்கின் டோன் சேஞ்சஸ் பார்க்கலாம், இந்த கண்ணு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ் ஃபியூ வீக்ஸ்லேயே நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் நம்ம விசிபிளாகவே நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு மென்டல் பீஸ். இதெல்லாம் வந்து ஃபியூ வீக்ஸ், நம்ம வந்து மாச கணக்கில் கூட யோசிக்க தேவையில்லை. ஸோ ஃபியூ வீக்ஸ்லேயே நம்ம வந்து அந்த சேஞ்சஸை பார்க்க ஆரம்பிக்கலாம்.
1: இப்போ நவீன மருத்துவத்தோட கம்பேர் பண்ணிக்க யோகா எவ்வாறு இணைந்து செயல்படுதுன்னு சொல்ல முடியுமா? அந்த மருத்துவத்தோட சேர்ந்து பலன்களை எப்படி கொடுக்குதுண்டு?
0: இப்போ மாடர்ன் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ அதனால மாடர்ன் மெடிசன்ஸ் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து யோகா வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிறது இல்லை. யோகாவாக இருக்கட்டும் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஆனால் ரிசர்ச் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் மாடர்ன் மெடிசனும் யோகா ஆயுர்வேதம் சேர்ந்து பயணிக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். அது ரொம்ப நாளும் கிடையாது. அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம அதை நான் பார்க்க முடியும். ஸோ ஆயுர்வேதம் யோகான்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஆனால் மாடர்ன் மெடிசன் அப்படி கிடையாது. ரிசர்ச்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு காமனாக சில மெடிசன் காமனான ட்ரீட்மெண்ட்ஸ் தர்றாங்க. ஆனால் இந்த ஃபியூச்சரில் இந்த யோகா ஆயுர்வேதம் மாடர்ன் மெடிசன்ஸ் இந்த மூணுமே கைகோர்த்து செல்லும் என்று நினைக்கிறேன்.
1: இந்த சர்வதேச யோகா தினத்துல மக்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கியமான செய்தி என்னவாக இருக்கும்?
0: நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உணவு பழக்கங்கள், நல்ல எண்ணங்கள், இது இருந்தாலே நல்லதே நடக்கும்.
1: மிகவும் நன்றி வெங்கடேஷ். இந்த யோகா தினத்தில் உங்களுடைய தகவல்களை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
0: ரொம்ப நன்றி பிரபா, என்னோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.

சர்வதேச யோகா தினம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 21 கடைபிடிக்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பலன்கள் குறித்து உரையாடியவர் யோகா பயிற்சியாளரும் ஆசிரியருமான வெங்கடேஷ். அவரோடு உரையாடியவர் மகேஸ்வரன் பிரபாகரன்.

நேயர்களே, நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு திரை இசைப்பாடல். ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷின் இசையமைப்பில் பாடலை பாடுகிறார்கள் நித்யஸ்ரீ, சுபா மற்றும் வினிதா.

நல்லது நேர்களே, இன்று நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.